அவை வச அபியானார் சபத் ஜதும் ஆப்பா சுனி ஓதே இக் இக் பங்க்தி வல் தியான் தேயே ஓதி விசார் ஹிரதே விச வசாயே தா மன் ஜிஹடா ஹை ஓ ஃபிர பட்கேகா நஹீ ਹਰ ਇਨਸਾਨ ਪਰਮੇਸ਼ਰ ਦੀ ਨਿਗਾਹ ਵਿੱਚ ਹੈ ਕਿਉਂਕਿ ਪਰਮੇਸ਼ਰ ਸਾਰਿਆਂ ਦੇ ਨਾਲ ਵਸਦਾ ਹੈ ਉਹਦੀ ਨਿਗਾਹ ਤੋਂ ਕੋਈ